பார்த்தே அக்கனை கொஞ்சம் என்னோட கலக்கல்ல கேத்தனே அப்புறம் முனங்கு சொண்டிய ஓமோ அப்புறம் முனங்கு சொண்டிய டைம் சொல்லாரு அப்புறம் கேட்டா இதான் முங்க நம்ம ஊரில் கூட்டு முட்டை உள்ள ஓ டான் முங்க கும்ன தோல ஓ மரேஷன் முகமதி திரு தேவி சுனாயோ சூரிய ஓர டைம் இவங்க கரை கடாங்க கொலா டாங்க யோ கிரி மிக ஹிலி கறி வெங்காய நான் தானே சாமியார் கையா டை யாரோடனா உண்டு டாங்க உண்டு கியாங்க டை நாராயோ முங்க முக்கரான சே நாக்க நிக்கிட்டு அக்கா டூக்கி ஆகி அறக்க யாரங்க டை டான் கோ நான் தானே சாமியார் திரு மிக ஹோகிரி ஹிலி கறி வெங்காய யாரோ தானே டாங்கை தன முருங்கு டையா நான் தக்கக்கடுகா டையா நான் ரூபோட்டுகா நத்தால அமைகா ஒச்சை டைமி வங்கி கிடை கடையங்க ஏஜுடன் தன் முங்க டையா யோ டிங்க லுங்க தன் முங்க குழு டுமுட உடனோயோ மரேஷன் முகமது டை திரு தேவித்தனோ கா இடியோ ஆஜி ஜிமருங்க டை நான் கிடை வியோங்க கிடை ஹோகிரி ஹிலி கறி வங்க யாச்சாரா டங்கை dan jogom ko lanu habar da gete ngire habar da ne namru ko kakar ne namru ko ichan ga communique de presse nge lamba akana nge da ye migo nge yamru ko migo nge paradan manna ko lan nga da drango yan migo folair alla ma manna ko nge ichi bo hal nge ka helagai nge migo nge charanga migo media curio da drango ikono da ilungu ding kakar nge gumna dawla na tarmai ga cham yonge kere kada nga yalo dana danga yo nge marechal nge dan mungi akul du mu dawla nge munoyna talama yo dran go kaka yo halas yo kolag kairan go ding nan ma yamnde ngalare jogo dai ga wati dai kaka yo dran go halas ya ko ga dai ya tal amai ga miyonge kere nga yo yata kuradan nge miyonge wana hore herer miyonge yata lan dangai yinge yekndran mare renga yata lan dangai yo yunge hala dai lungu dan mungi lunga akul du mu dawla nge munoyo nana dan sami de yinge chegin ga chegma chegini ga hadran ya chegyo ichono joro yamaira alir jow ichono halla nge dan nge da ya dinge dan mo ngulu nga ko do mo dawla ngam no gure da yi dinga nanyo halla ga bo mi yongi kere kada go na thrugo yam nda dan mo lungu nan lugu same de go yam nda dai dan mo na jugo nam dum nga nagar ko ko ga dinga nanyo so ndio dinga dai mi nga yo da yam ngo yam nda ni joro na thrugo da ya ga bo mi go dabu mi yongi kere nge ko lu siyasa mayu miga wunga bor miga wungara njeli wunga hera na tulur ga bu miga kada mere chono hala dadio tay nak mu ro dingi kede kada alla ma hana gini lugoir unni made e mayri jenir la felleir har nge tay dawla ngam nga kan qur'an made dem janor la felle yo nga so yamnde hala daduma akul ga day hala mu chono hal nge tay dem nga mu janor la felle igde day ya hal nge dingi an hin dawla ngam no fayda mu ro man nan yo nge tay dingi dran go ya chag kede ko ro tanari ari ge ko ya chagre i chono fo dong day namru lu nge dan mangu akulle president dawla ngam nayo halla dadio gam nanga imya na natural acelle daga da nduro lunga acibu akuran gungu de lokal kabon chega chwa wan folong jurudo day nawnga nanan samya daga ichono jowro dio nak moro day dan ma imya na natural acelle kani goga wata day nduro lunga acimun folonga day nata goyo nge day dingan nge sanga halla dawla ngam nayo naji mata na dawla kurum noga manyo horyo kurum nari manakan arakyo arakyo wan nge dan murso awnde kawli ngam natcha ga undi diskur ngani yogre gere kore ye koy kor dan nara yari ye koy ye manayo ye koy yapalla ya chaga garay ichono mi yonge kede kada ngi ikol ga allama ikol ga yan na ichemi go siyasa mayu mi yonge ikol ga yan kido ko ma ikol yo ngi kede kada yo ngayo ichono adai jowro dray gabaron go naji ngina si alligo dingi kede kada nga kol yo hal nge manna kol ngi jurgudo dingi kede kada kol ga ye ka gade dai hengre ngama dai gade dai den dai dran ga hengre ngama dai go ala dadama mam nor day ene ni samel mako na ja kul ndo so nana na haban daraja dugo di nge kede kadang di manno nga andam no fayda nga hala dadio mam nor lu nga dan mo ga kul day ya lugu dum dawla nga mo president dawla yo nga ha di nga an ga mam no gere taram yo ko ya pe ga cha gi che cha ga day ya mi ga wa day ya dam no we ya le cha di nga yo ho go ira ingrim roi woli rai do nga so day ya di nge kede nga kul yo mo jan no ru chiri go man no mare itaraja dugo mi kegno ogu muro kalkal di nge kede nga kul yo yo gede han nga man gede man no romani man gno ma man nge kede kadanga ha kul yo gede day na lafiam mo mani mo chen or donwa malay no ru ifara we yo nge day nge

போய் நடிய பார்க்க ஆச்சார்ல பண்ணி சைடி நிக்கி போதி வரா மனதே வரா கிளையும் நரம்